இருக்கு இருக்கு யாடா இருக்கு பாரு இருக்கு நோடு இருக்கு அல்லி இருக்கு